நானக்கு குருமுக்கு பரம காத்த பாய சூட்டத் நகீ கோட் லக் பாஹி நாம் ஜப்த தை பார பராஹி அனக் பிகன் ஜஹ ஆய சங்கார ஹர் கா நாம் தத் கால உதார அனக் ஜோன் ஜன்ம மர் ஜாம நாம் ஜப்த பாவ விஸ்ராம